பக்கட்டு துக்கமிட்டு லேத கிராமனா. சமுத்திர சுகதனாவ ஏக ராம பரமசாந்தி சுகநிதான திவ்ய ராமனா.